0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. இப்பொழுது ஏ பத்மாவதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். முதலில் குருலேக எடுவண்டி, கௌரி மனோகரி ராகம், கண்டச்சாப்பு தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Veena recital by A. Padmavati. She is accompanied on the Mridangam by Madipakam Suresh and on the Gattam by Adambakam K. Shankar. She begins with Guruleka Etuvanti in Rag Gauri Manohari, set to Kanta Chaputal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் அடுத்து சுப்பிரமணியேன சுத்ததன்யாசி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சதர் கிருதி ஆதிதாளம்.
1: ஷிராவ் பிரசன்ஸ் சுப்பிரமணியேன இன் ராக் சுத்ததன்யாசி செட் டு ஆதித்தால், அ காம்போசிஷன் பை முத்துசுவாமி தீட்சிதர்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து சபாபதிக்கு அபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றிய பாடல் ரூபக தாளம்.
1: You can now listen to Sabhapathikku in Rag Abogi set to Rupakam Thal, a composition by Gopalakrishna Bharathi.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஏ பத்மாவதி அவர்களின் வீணை இசை. மடிப்பாக்கம் சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். அடுத்து பாலிஞ்சு காமாட்சி, மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த ஷமா சாஸ்திரியின் பாடல் ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by A. Padmavati. She is accompanied on the Mridangam by Madipakam Suresh and on the Ghatam by Adambakam K. Shankar. She continues with Palinchu Kamakshi in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Syama Sastri.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பக்தி பிக்ஷமீயவே சங்கராபரணம் ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.
1: ஏ பத்மாவதி கன்க்ளூட்ஸ் ஹர் வீணா ரிசைட்டல் வித் பக்தி பிக்ஷமீயவே இன் ராக் சங்கராபரணம் செட்டு ரூபகம் தாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது ஏ பத்மாவதி அவர்களின் வீணை இசை. மடிப்பாக்கம் சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. ராகம் டிடிஹெச்
1: On Ragam 24/7 DTH, you are listening to Aveena recital by A. Padmavati. She was accompanied on the Mridangam by Madipakam Suresh and on the Ghatam by Adambakam K. Shankar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

தகத்தகிடு தகத்தெடுக்க தகுதி கிடுதா திருக்க தகுதி கிடுதா தக தக தக தெருக்க தகுதி கிடுதா இந்த தெருக்க தகுதி கிடுதா தா தா தெருக்க தகுதி கிடுதா தா தா தகத்தகிடு தகத்தெடுக்க தகுதி கிடுதா திருக்க தகுதி கிடுதா தக தக தக தெருக்க தகுதி கிடுதா இந்த

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக பகவாரி ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்காரின் ஹம்சத்வனி ராகவர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by Anuradha Krishnamurthy. She begins with a varnam, Bhagavari, in Rag Hamsadhvani set to Aditaal, a composition by Ramanadapuram Srinivasa Iyengar.

0: அடுத்து ஆண்டவனே எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். சண்முகப்பிரியா ராகம் ரூபகதாளம்.
1: She now presents a composition by Papanasam Sivan, Aandavane, in Rag Shanmugapriya set to Rupakam Taal.

ராகம் டிடிஹெச்சில் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள்

0: மிருதங்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக நின்னே நம்பினானோ என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி தோடி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Anuradha Krishnamurthy. She is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Sher Thalai R. Anantakrishnan. She concludes her vocal recital with Ninne Namminanu in Rag Thodi set to Misra Chaputal, a composition by Syama Sastri.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Anuradha Krishnamurthy. She was accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

கணபதியை கதந்த லம்போதர் கதோலுத்திர புன்றபால லோச்சன விசால திருச்சிரமால வாரி சுரு பூஜித கீடதிய கண்ட திட்டதீன் கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜ தாகிருதகிருதம் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜ தாகிருதகிருதம் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜ தாகிருதகிருதம் கிருதகிருங்கதா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாகை ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி சவிதா நரசிம்மன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின், ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் கணநாதனே பெரியசாமி தூரன் பாடல், சாரங்காராகம் ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் கணநாதனே, ரிட்டன் பை பெரியசாமி தூரன் அண்ட் கம்போஸ்ட் இன் ராக் சாரங்கா, செட் டு ஆதிதாளம்.

இனி ராமநன்னு புரோவரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஹரிகாம்போஜி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு ராமநன்னு புரோவரா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் ஹரிகாம்போஜி, செட்டுத்தாள் ரூபக்.

இனி சாமகான, லலிததாசர் இயற்றியது. ஹம்சானந்தி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு சாமகான கம்போஸ்ட் பை லலிததாசர் இன் ராக் ஹம்சானந்தி செட் டு தாள் மிஸ்ர சாப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு, நாகை ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி சவிதா நரசிம்மன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். இனி கமலாம்பிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு கமலாம்பிகே கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் தோடி செட்டுதாள் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு. நாகையார் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சவிதா நரசிம்மன். ஷி வாஸ் அக்கம்பனிட் பை நாகை ஸ்ரீஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. For Ragam 24/7 DTH, anytime Indian music.